அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு.

0: அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண் கேடு. அத சொன்னா
1: வெக்க கேடு,
0: நான்

0: அவன் அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.

ரத்தத்தை சிந்தி எனக்கு உயிரை கொடுத்தாய். இது உங்களுக்காக நான் கொடுக்கிறேன். அஞ்சலி பரிசு.